தலைக்கிட்ட தகதீம் தலைக்கிட்ட தகதீம் தலைக்கிட்ட தகதீம் தலைக்கிட்ட தகதா.